0: என்ன ஜாலி கிட்ட உனினானு உனக்கு கேரு டீ ஏச்சு உங்க கிட்ட பேரு நீங்க
1: You dare okay, Ken? Boom! What did you do?

0: ஏமாற்றுவோமா? தெரிஞ்சிருப்பு இருக்கலாம், தெரிஞ்சிருப்பு இருக்கலாம். ஜெனுமாட்டுவோமா?
1: Mais toi, tiens.